0: பாப்பா உன்னாரே நீ நான் போற ராய் ஓத போன் யோன் தி தாதா
1: ஒரியம் பை கோவனா ஸ்டார் ட்ரீ கோவன் ஹாட் பாக்கி இவுகின் கரினம் இது போற ராய்
0: இது போற ராய் இந்த போனினா ஓவத் தாரா தோவன தி கிகபாய் தென்வத் தாரா தோவன பாயிண்ட் ஒனோவத் தி கிகபாய் ஆவத் தாரா தென்வத் தி கிகபாய் மினவத் தாரா தோவன தி கிகபாய் ஒனோவத் தாரா தென்வத் தி கிகபாய் வன்வத் தாரா ஒனோவத் தி கிகபாய் ஓவைத் வீன தோவன தாரா வன்வத் தி கிகபாய்
2: இம்மத் ராயிர கொர்னப்பா கொர்னப்பா வாய்க்கவு வாய்த்து கொனவே வாய்க்கு தெரிக்க ஓத் போ
0: Coronainde namahaina wapuita tara onowa anakika pai tenepuita tara tibimo onowa anakika pai oni nepuita tara tibina towana anakika pai
2: kobontau kobontau kobontau watapau
0: tenepantone etenetaina gororoi enatawaki wapuita rewa distance kitemeka pai oyen tenen suana oyen
2: yamani